கொஞ்சம் அடிச்சு கொணம் கட்டி உடை. இப்போ பட்டர் 34 சென்டிமீட்டர் அகலத்துக்கும் 41 சென்டிமீட்டர் நீளத்துக்கும் எடுக்கணும்.

2022 வாசவானே பாஞ்ச சுக்கிரன் முதலாக வந்தேன். அதுக்கு பிறகு 2022 உருவஸ்வதியில் வந்து மூன்றாம் இடம். எல்லா பக்கமும் பட்டகம் விசஞ்சமாகவும் இருக்கு. நான் சிறிலங்காலேருந்து வந்தேன். புலம்பே இந்த அந்த கண்ட இதால் பேரிஸுக்கு வந்தேன். இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2006 இப்படி பேக்கரியில் கடவுளை வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்படி பேட்டிச்சிரு இது வேலை பழகி இந்த நேரம் முடிய நான் நிற்பேன். இப்போ 3 மணிக்கு முடியாண்டா நான் 4-5 மணி மட்டும் நிற்பேன். ரெண்டு அங்கே எனக்கு செஃப் ஆக்களோட பசம் பாஷோக்குள்ள வேலையை பழகினான். அதுக்கு பிறகு தான் பேட்டிச்சிரு ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு பழகினேன். முடிஞ்சது. இனி இதாக ஒரு மணித்தாலும் புளிக்கோக்கு வச்சுட்டு புளி சாப்பாட்டிக்கவும் அது புறவையில் செய்யலாம். பான் சோக்கில் செய்யலாம். கொஞ்சத்துலேயே வேண்டி

0: I'm going in.
1: கலவரம் வந்து ஒரு அப்படி இருக்க முடியாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கேக் செய்கிறாளா இல்லாட்டி இப்போ பான்னு செய்கிறாளா ஏதாவது வேறவன் வண்டை காண்டி வாழ்ந்துட்டோம் போயிட்டோம்ன்ட்டு கூடாது, ஏதாவது ஒன்று ஜெயிச்சு போகணுன்ற ஒரு ஆசை. அது சின்னலே இருந்துருக்கு,
2: ஒன்று கீழே ஒன்று மேலே சாப்பிடக்கு ரெண்டு கேரை பக்கமும் சொக்குலாக இருக்கும், சாப்பிடக்கு நல்லா இருக்கும்.

0: ஆறு மாதம் மலேசியாவில் நான் மலேசியாலேருந்து பாலி நண்டு நாட்டுக்கு போய் அதிலேருந்து பெருசுக்கு வந்தேன். அக்கா வந்து 2000 வந்தாங்க, நான் வந்து 2004 ஜாயின் பண்ணினான். அவள் தான் எனக்கு கேள் பண்ணுவாள் இந்த வர்றதுக்கு.
1: நான் உங்களுக்கு கொமோசியம் பற்றி சொல்றேன், உங்களுக்கு கொமோசியம் சிவப்பு
0: வந்த மூட்டம் பிரெஞ்சும் கிடைக்க மாட்டேன், அப்போ இங்கிலீஷ் தான், அப்போ பாச தெரியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். தமிழும் பிரெஞ்சும் படித்த ஒரு இதுக்கு போனான் கிளாஸுக்கு, அதே மாதிரி பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போனான் 6 மாதமாக. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட பிடிச்சி, ஆனால் அப்படி இருக்கப்பயும் சில சில இதுவோல் வந்து கஷ்டம். இங்கே பிறந்த பிள்ளைகள் மாதிரி கரைக்கிற கஷ்டம், மற்றபடி கரைப்பது.

0: OK.
1: Y'a pas de temps mort.
2: C'était ça.
1: Il y avait une meuf qui était à quatre pattes, l'autre elle était debout.
3: Pas nous, mais vous l'avez fait vous aussi, non?
1: Aussi, nous, il y en a un qui vient vite pour la chanson, qui se met le truc, elle monte.
3: Qui vient un.
1: Et après.
4: So, நாங்க ரெண்டு பேரும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா இப்போ வந்ததுன்னு தெரியாது, பட் மேபி 80s வந்திருப்பேன். இப்போ இந்த அம்மா வந்துவா.
5: என் அப்பா ஃப்ரெஞ்ச்காரன், அவர் சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போய் ட்ரிப் பண்ணவர். ஸோ என் அம்மா மீட் பண்ணவர். அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சு இங்கே வந்தவங்க.
4: நாங்கள் இருந்த ஏரியாவில் அந்த நீ தமிழ் நீ இந்தியா அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஃப்ரெஞ்சு குடிமகனா நோபலாக வளர்ந்தோம்.
5: நான் சின்ன வயசுல இருந்து அந்த சித்தி கூட பரதநாட்டியம் அவ டான்ஸ் டீச்சர். ஸோ அவளோட கூடலாம் அவளோட தான் நிற்கிறது. ஸோ தமிழ் கல்ச்சர் வந்து அவளோட தான் நான் மெயினாக வளர்ந்துருக்கிறேன். டான்ஸால் நான் தமிழ் வாசிக்க எழுத
4: பழையினன். அவன் என் அண்ணாட மேரேஜுக்கு ஒரு டான்ஸ் ஆடணும், யூடியூப்ல போட்டோம். அது நிறைய அந்த டைம்ல நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சவரா இல்லை ஒரு ஷோ ஆட கேட்டவன். நான் அந்த டைம் டான்ஸ் ஆடுறதில்ல. ஐ மீன் டான்ஸ் வீட்டை சும்மா விஜய் டான்ஸ் பார்த்து வீட்டை சும்மா டான்ஸ் ஆட
5: பெரிய டான்ஸ் ஆடுறது நினைப்பு.
4: அந்த டைம் அந்த ஸோ அந்த ஷோஸ் ஆடி இல்லாமல் பிடிச்சிது. சார் என்ன புது குரூப்பாக இருக்கேன்னு அதுலேருந்து கிட்ட ஓகே நீங்கள் ஷோஸ்க்கு வந்து ஆடுறீங்களா மேரேஜ் காரங்க நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து ஓகே வசி நாங்கள் ஆடுவோம் வந்து முடிவெடுத்தது. இந்த கல்யாணம் முடிச்சோன்னே அடுத்த மாதம் கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட் குப்ரானா வந்துடுறீங்க ஒரு ஷோவுக்கு. அதை எங்களை பார்த்துட்டு ஓகே ஒரு நல்லா ஆடுறீங்க, ஸ்வீஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, கலா மாஸ்டர் அங்கே வரா. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆடுவோம் வந்து. ஸோ அங்கே நாங்கள் அந்த டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சு. ஸோ கலா மாஸ்டர் தான் எங்களை செலக்ட் பண்ணுவார் மாநாடு மயிலாட சீசன் 10 வரத்துக்கு. ஒரு 9 இந்தியாவில் நின்றோம், ஃபைனல் மட்டும் போனோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த இங்கே ஃப்ரான்ஸில் குத்தி டான்ஸ் பெருசாக ஒரு செய்தே இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு லக் மாதிரி ஓகே, நாங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்படுந்தாலும் ஒரு லக்குனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்கிற ஆளுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி அந்த இடத்த நாங்கள் கிளாஸ் ஓபன் பண்ணது.
6: Tonight on Japan Hour, journey through Japan's World Heritage Sites, where every age-old onsen offers a timeless retreat.
7: Yeah, this is Japan. Very Japanese.
6: Every overnight temple stay becomes a story.
7: Never imagined I'd be staying in a room like this.
6: And every shrine keeps tradition alive. Japan Hour, tonight on CNA.
8: Japan Hour is brought to you by Sumitomo Corporation. MUFG, committed to empowering a brighter future.

லாஷப்பட சொல்ல போனால் கேப்டன் நிறைய சின்ன இது எல்லாமே இருக்குது. அவனுடைய இப்போ அடிக்கடி அந்த வேலை செய்ய நேரம் வேண்டிச்சு அடிக்கடி போவான். நண்பர்கள் சந்திப்பேன், ஊர் ஆக்களை தண்டுவேன், அண்டுவன் வாக்கா பொருள் வாங்கி கொண்டு சொல்வா வாங்கி கொண்டு கொடுப்பேன். எல்லாமே இருக்குது, தமிழ் பொருள் ஃபுல்லாக எல்லா எல்லா ஐட்டங்களும் இருக்குது.

0: நான் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கேக்க எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க. எனக்கு 3 சகோதரங்க இருக்கிறாங்க, 2 சகோதரியும் 1 சகோதரனும். எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கினது எங்கள் அம்மம்மா. அவங்களும் 2007 தவறிட்டாங்க.
1: Et là, ton oreille n'est pas assez loin. Elle est derrière ta mâchoire.
0: Ah, ici, il faut mettre
1: Il faut en mettre.
0: Oh, comment ça? Ok. Avant qu'il y ait un temps, j'ai une maman en France. Le temps de l'open de la France, j'ai venu à l'Ilangé. அந்த நேரம் எங்கள் அம்மம்மா வந்து தனக்கு பிறகு எங்கள் 4 பேரையும் ஃப்ரான்ஸுக்கு எடுத்து விட சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் என்னுடைய மூத்த சகோதரியும் தான் ஃப்ரான்ஸுக்கு வர முடியுமா இருந்தது.
1: Après moi l'oreille est pas finie ici hein.
0: Oui. Je voulais mettre la terre là-bas.
1: Ouais. Là c'est juste la matière, c'est le volume hein, qu'il faut juste. Et puis
0: இங்கே ஃப்ரான்ஸ் வந்த டைம் நான் நிறைய சிற்பங்களை பார்த்தேன், ரொம்ப பெரிய பெரிய சிற்பங்கள். என்ன ரொம்ப அது வந்து கவர்ந்தது, அது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு குயோசிட்டி எனக்கு தோணிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையில் என்ன தூண்டினதுன்ட்டு சொல்லலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒவ்வொரு நுணுக்கமாக கண் குவாயெல்லாம் படித்து படித்து செய்கிறதால இப்போவே நிறைய மாதம் எடுத்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் மொழிக் 12 நம்புகிறேன். அது எங்களோட அம்மம்மா அவங்களோட பேசிவ பாக்கியம். அவங்களோட பேரில் ஒரு ஒன்றை நான் ஸ்ரீலங்காவில் செஞ்சு என்ட கையாலேயே அவங்களோட சிலியை வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் தான் சிற்பம் பழகிறதுக்கே வந்தேன்.
2: T'as commencé quand ça? Il y a longtemps, parce que j'ai fait autre chose entre temps. Donc, ah, zaché, je l'ai repris. Donc, ben, voilà.
0: Ah, oui. Moment.
2: D'accord. Elle est finie, en fait.
0: Oui, c'est vrai. Ça tient, c'est.
2: Oui, voilà.
0: நான் ஃப்ரான்ஸுக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சொல்லு கூட ஃப்ரெஞ்சில் தெரியாது. நான் இங்கே வந்து தான் எல்லாமே படித்தேன், தெரிஞ்சு
2: கொண்டேன்.
3: ரெண்டாயிரத்தி 2014 கல்யாணம் கட்டினேன். மனைவி பேர் லாவஞ்சா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கணும். எனக்கு வந்து 4 சவரங்கள். மூத்த காஞ்சி இருக்கிறான்.
4: நானும் போனேன் ஸ்ரீலங்காலாம் பார்த்து அங்கே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ அங்கே போய் மாதிரி பண்ணிட்டு சந்தோஷம் நல்ல வடிவம் மாதிரி காசு. அப்போ முதல்ல எனக்கு அது பிள்ளைங்க இவர் கஷ்டப்படுற இதுக்குள்ளே போய் முடிய போனால் இரவு வரது. அதே நோக்கம் அதே சிந்தனை அவ்வளோ ஒரே ஓட்டம் அந்த ஆளை பிடிக்கவே இல்லாது. அவர் அதுகளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய்க்குள்ள அதில் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்குள்ள எனக்கு அப்போ விளங்கிச்சது. இவர் எடுத்த முயற்சி வந்து
3: போயிட்டு அப்படி அடுத்த பிளான் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பேக்கரி எடுக்கணும் பிளான். தொழில் இந்தியா பிள்ளைகள் வந்தது இந்தியா அவர் படிப்பு இது வருது. அப்புறம் அகதியாக வந்ததுக்கு விசா தந்து வச்சு அது பெரிய விஷயம். சில சில நாடுகளில் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ விசா தந்த பிறகு முடிவாயிடுச்சு. இங்கே தான் வாழ்க்கை என்று

0: ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு அந்த வயசில் தான், 14 வயசில் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி
1: இப்போ
0: மட்டும் மறந்து இருக்கு மூணு பிள்ளையோட.
2: Tu veux pas de jus? Attends, on a stop dip. Et donc tu manges après jus.
0: So, varan pura keka try pannu. Or maybe or 2 weeks pudichoma da thama kekkradhu. But adu normal ah irukida. Ana so okay. Adu ni naanga maarilla adu. Naanga fresh kai poom. Ana appa amma avel thama kekkittum undu vittadhu. முந்தி அந்த குமுத புத்தமாக தான் இந்த நியூஸ் பார்த்தது. ஸோ எனக்கு விஜய் படம் நியூஸ் தெரிஞ்ச ஆசை இருந்தது. ஸோ அம்மா பிடிச்ச ஓகே இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அப்படி தான் நான் தமிழ் வாசினேன். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் இப்போ எங்களோட புள்ள தமிழ் பாட்டு கேட்டு தமிழ் படம் பார்த்து ஒரு தமிழ் இன்ட்ரெஸ்ட் வரும் நினைக்கேன். எங்களோட ஒரு ஹிஸ்டோரி மாதிரி இப்போ நான் இங்கே பிறந்து வாழ்ந்தாலும் எங்களோட அப்பா அம்மா இவட அம்மா சிலங்கன் தமிழ் எங்களோட புள்ளே எங்களோட தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரெஞ்சு தான், ஆனால் ஃப்ரெஞ்சு தமிழ்

0: le losange à quatre côtés écho, ses diagonales perpendiculaires.
1: Réparer et préparer, c'est la même chose pour toi?
2: C'est pas dépend maintenant quand même, c'est un petit mot, non?
3: En emporter, sans repas. C'est pas sans repas.
4: நான் ஜூனியர் சிட்டி போனதும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அவங்களுக்கு படிப்பிக்கிறதோடு நானும் படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்.
0: ஜூபியா இக்ஸ்
3: ஃபாலா பஸ்கு செப்ளூரியல்.
4: இலங்கையில் கல்வி முறையையும் ஃப்ரான்ஸில் இருக்கிற கல்வி முறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன். எங்களோட பாடத்திட்டங்களில் வந்து இப்படியான ஆளுமைகளை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் குறைவு. நான் இங்கே வந்து ஆளுமையான மனிதர்களை கற்றுக் கொடுக்குற இதை வந்து பார்த்தேன் இங்கே ஜிய ஸ்டடிஸில். எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் படிக்க எனக்கு முதலாம் சுத்தப்போர் ரெண்டாம் சுத்தப்போர் பற்றிய எந்த இதுவுமே இருக்கல. இங்கே வந்து அதை நான் ஆழமாக கற்றுக்கொண்டேன்.
1: Ici, ça ressemble à quoi quand on fait comme ça?
0: Rectangle,
1: n'est-ce pas?
0: Oui,
1: si, rectangle.
4: Quand on parle langue, que nous pouvons, nananga kala divikrenda, ஒரு ஆளுமைய ஒரு பிடி இடத்துல வந்து லோயர் சந்திரிக்காவோ ஆர்டிஸ்ட் சந்திரிக்காவோ ஏதாவது ஒன்று சாதிச்சு கொண்டு அந்த நாட்டில் போய் நான் கால் வைக்கணும்.
5: அக்கா நீயும் அங்கே இருக்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்ச நீ தானே இங்கே வந்து
6: கேர்ள்ஸுங்க பேட்மிண்டன் இது இங்கே நல்லா ரீச் ஆகிறேன். இங்கே பேட்மிண்டன் கேர்ள்ஸுக்கு தான் கூட அவங்கதான்.
4: நான் ஸ்ரீலங்காவில் இருக்க ரொம்ப அமைதியாக புத்தமான ஒரு பிள்ளையா தலை குனிஞ்சு தான் நடப்பன் போவேன் வருவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்படி தலை நிமிர்ந்து ஒரு பெண் வந்து கம்பீரமாக சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு முழு ஒரு கல்வியையும் ஒரு இதையும் தந்தது ஃப்ரான்ஸ் நாடு.
5: நீங்களே போல நீங்களே வச்சுருந்தேன்.

0: என்னோடய கடையில் மொத்தம் வந்து 11 பேர். அதில் 3 பேர் பிரெஞ்சாக்கள், வீக்கில் இருக்கின்றார்கள். மற்றது எல்லாம் எங்களோட ஸ்ரீலங்கனாக்களும் இந்தியா ஆக்களும் ஒரே மொழியாக்கள். அஞ்சு ஹவுஸ் அவங்க இப்படி கஷ்டப்பட்டு இப்போ என்ன மாதிரி இப்படி கடவுளை வேலையை செய்து அண்டி பெரிய பெரிய இதுவெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்தை பெரிய விஷயம். எங்கடாக்கள் முன்னோரணும், எங்கடாக்கள் இப்போ என்ன மாதிரி அவையிலும் வந்து போட்டியில் வின் பண்ணணும், ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. எதிர்காலத்துலேயும் வேறு ஒரு ஆக்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த தொழிலை எல்லோரும் முன்னோரணும்.
1: Ok, 5, 6, 7 et 8 et 1, 2, 3, 4, 5, 6. Ah non, ouverture, stylé.
2: டான்ஸ் மேரேஜ்க்கு டான்ஸ் ஆடிக்க ஆக்கள் தப்பா காய்ப்பினும். ஆனால் என்ன பவுடிதா டான்ஸஸும் தேவை. ஆனால் உங்களோட விட்டு மகளாக இருக்கக்கூடாது. என்ன இது இப்படி ஆடுறா, என்ன வெக்கமே இல்லையா, அது காய்ப்பினும்.
3: Est-ce que dans votre famille, soit les parents, la tante, la Siti, Beliama, qui vous voulez, est-ce que vous avez eu des remarques ou subi des remarques ou un mauvais regard?
4: Mais par contre, mon père, il n'était pas contre, mais il ne voulait pas que tu en sois au prestat de mariage et tout. Mais c'est juste parce qu'il avait peur des autres, pas de moi, mais enfin,
5: Comment les autres...
4: Ouais, comment les autres ils vont me regarder, etc. Mais spectacle, il a toujours été d'accord.
2: இல்ல இப்போ இப்போ தான் ஓப்பன் ஆகி நம்ம டான்ஸ் ஆகிற கேர்ள்ஸும் சரி, இப்போ பேச தப்பா கேட்கு, இப்போ நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணாலும்
5: எல்லாரும் ஆடுவாங்க,
2: கேர்ள்ஸும் பாய்ஸ் கூட கூட குத்துவோம்.
4: Au début, ma mère, elle était toujours d'accord, mais sauf que les proches, ils faisaient de l'hypocrisie, en fait, il y avait l'hypocrite. Après, ma mère, elle les a dit face à face, comme quoi, oui, moi, je fais confiance à ma fille, et c'est comme si, en fait,
2: C'est de l'art.
4: Ouais, voilà, c'est de l'art. Et comme du Bharatanatyam, ça aussi, c'est une danse.
5: La France, c'est le Bharatanatyam, c'est une danse, c'est une danse. ஆனால் குத்து தான் செஞ்சால் நாங்கள் நல்லா பண்ணல.
2: ஸோ அந்த இமேஜ் போயிட்டு அந்த நீ அந்த தப்பாக இருக்குது அப்படிங்குது. ஸோ நான் இங்கே அடுத்த ஜெனரேஷன் நல்லா ஓப்பனாக இருக்கணும் எங்களோட. இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்றடியாக. நாங்கள் ஒன்றாலும் ஒன்றா ஆடல. ஸோ ஒன்றா ஆடுவோம் வந்து நோவல் இவர் அம்மாவுக்கு பிடி இவர் அம்மாவுக்கு
5: தெரியாது. நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுண்டு, அதை அந்த ஷோவில் தான் பார்த்தவா. எல்லாருக்கும் முன்னுக்கு நாங்கள் சேர்ந்து ஆடுறது. ஸோ ரெண்டு பேரும்
2: தமிழ்நாட்டுலேயே இந்த கைவினம் என்ன இதில் ஓவர் ஆடினம் அப்படின்னு. ஸோ ஓகே, எங்களை கல்யாணம் முடிச்சா ஓகே, அது அவரோட வைஃப் என்ன செய்யலாம். இவட அம்மா எங்கள அப்பா கரைச்சு சரி கல்யாணம் பண்ணி போகுது. உடனே ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி எனக்கு வயசு போயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ ஷேர் பண்ணணும். எங்களோட குத்து பாட்டு தமிழ் பாட்டை இன்னும் கூட வைடராக காட்டணும். எங்களோட கல்ச்சருக்கு இல்லை, மற்ற கல்ச்சருக்கு தெரியணும். எங்கள் கல்ச்சரை பற்றி மெயினாக இதுதான் எங்களுடைய. இப்போ எங்களோட அப்பா அம்மா அந்த டைமில் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்காமல் எப்படி புள்ளைய வளர்த்த இனம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ அதுக்கு அந்த மரியாதைக்காகவே நாங்கள் மறக்கக்கூடாது. ஃப்ரான்ஸாக தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறோம். ஸோ எனக்கு ஃப்ரான்ஸும் தமிழும் ஒரே இதுதான். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ட்ரீம் வேலி. ஐ மீன் சீரியஸாக விளைச்சோம், அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு.
3: நான் கொஞ்சம் இன்னும் லட்சியம் கொஞ்சம்